0: ஷனிதா சாது
1: த்ரீ ட்ரிபிள் இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கல சங்கிரஹாய
2: குமுது மல் பிபென வெவுதலா மது பிட சிமில மத நலக்க சுவதன செம விட மகிம தேச ஏசுவ சீன சிகிக்கொட புதமு அத் மகே ரட கொட நகுமட
1: ஷனிதா ஷனிதா ஷனிதா சாதைய சாதைய சாதைய